0: Continuous music. Music. RM3.
1: தேனிசை அரங்கம். காலைதோறும்
2: 7 மணி முதல் 8 மணி வரை
1: எஃப்எம் தாளம் வானொலி.
2: உங்கள் எஃப்எம் தாளம் வானொலியில் தேனிசை அரங்கம் கலைவாணியோடு.

வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த காலை வணக்கம். நீங்கள் எங்களுடைய ஆரன் த்ரீ என்னும் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மணி சரியாக 7:06 துளியாகிறது. இன்று சனிக்கிழமை 30 மே மாதம். ஆமாம், இன்று வைகாசி விசாக காவடி திருநாள். உங்களுக்காக முருகனை போற்றும் பக்தி பாடல்களை நாங்கள் அன்புடன் தருகின்றோம். நீங்கள் விநாயகரை போற்றும் ஒரு திருப்புகழை கேட்டீர்கள், நினது திருவடி. அடுத்த வரும் பாடல் இன்னொரு திருப்புகழ், ஒரு திருச்செந்தூர் திருப்புகழ்.

செந்திலாண்டவனுக்கு அரகரோகரா. இன்று உங்களுக்கு தெரியும்படி வைகாசி விசாக காவடி நம்முடைய மொரீஷியஸ் நாட்டில் பல்வேறு திரு முருகன் திருக்கோவில்களில் வைகாசி விசாக காவடி திருவிழா சீரும் சிறப்புமாக நடைபெற உள்ளது. நடைபெறும் சில கோவில்கள் வைகாசி விசாகம் அதனுடைய தமிழ் சொல் வந்து விடைமுறம். த்ரியானோ கத்ரோபோன் மாரியம்மன் திருக்கோவில், மோகோஷ் மாரியம்மன் திருக்கோவில், போ கஸ்கத் ஆயிதா ஸ்ரீ கருமாரியம்மன் திருக்கோவில், மோதாய் ஒகிமுகா சிவசுப்பிரமணியர் திருக்கோவில், கிராண்ட் ரிவர் ஆஃப் செய்கிறார் முத்தமிழ் கூட்டம், குட்லேண்ட்ஸ் சிவசுப்பிரமணியர் கோவில், ரிஷ்வோ சர்ஜிலியம் வில்லேஜ் சிவசுப்பிரமணியர் திருக்கோவில், புவாலோ ஸ்ரீ விநாயகர் சீதலம்மன் திருக்கோவில், ஜெபேயா ஹோஸ்வெல் தமிழ் மகாஜன சங்கம், சுகினா மாரியம்மன் திருக்கோவில் மற்றும் சவனா மாரியம்மன் திருக்கோவில். நான் சொன்ன அத்தனை திருக்கோவில்களிலும் சங்கங்களிலும் இன்று வைகாசி விசாக காவடி சீரும் சிறப்புமாக நடைபெறும். அடுத்த திருப்புகழ் இதோ தொண்டி சரியமயிரே.

அன்பு மக்களே, மணி சரியாக 7:00 ஆகிறது. நம்முடைய தமிழர் சமய மற்றும் பண்பாட்டு மரபுகளில் சிறப்பான இடத்தை பெறும் திருவிழாக்களில் வைகாசி விசாகம் முக்கியமான ஒன்றாகும். தமிழ் மாதமான வைகாசியில் விசாக நட்சத்திரம் கூடிய நாளில் இத்திருவிழா கொண்டாடப்படுகிறது. இது முருகப்பெருமானின் அவதார தினமாக கருதப்படுவதால் உலகெங்கும் வாழும் தமிழர்களால் பக்தி மற்றும் ஆன்மீக உணர்வோடு அனுசரிக்கப்படுகிறது. நமது நாட்டிலும் வாழும் தமிழர்களுக்கும் வைகாசி விசாக மிகவும் முக்கியமான ஒரு திருவிழா விளங்குகிறது. இவ்விழா தமிழர்களின் ஆன்மீக நம்பிக்கையையும் பண்பாட்டு அடையாளத்தையும் சமூக ஒற்றுமையையும் வலுப்படுத்துகிறது.

அன்பு மக்களே, நீங்கள் நம்முடைய ஆரந்த்ரி என்னும் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நாங்கள் வைகாசி விசாகத்தை பற்றி பேசி இருக்கின்றோம். நம்முடைய புராணங்களின்படி சிவபெருமானின் மூன்றாவது கண்ணிலிருந்து வெளிப்பட்ட ஆறு தீ பொறிகள் சரவண பொய்கையில் ஆறு குழந்தைகளாக உருவெடுத்தன. பின்னர் அன்னை உமாதேவி அவற்றை ஒன்றிணைத்து ஆறுமுகமாகிய முருகப்பெருமானை உருவாக்கினாள். இந்த தெய்வீக நிகழ்வு வைகாசி மாத விசாக நட்சத்திர நாளில் இடம்பெற்றதாக நம்பப்படுகிறது. அதனால் இன்றைய நாள் முருகப்பெருமானின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது. நம்முடைய மேபர்க் ஸ்ரீ விநாயகர் சீதளம்மன் திருக்கோவிலுக்கு தமிழ்நாட்டிலிருந்து வருகை, அதாவது கோயம்புத்தூரிலிருந்து வருகை தந்த அம்மா கமலா பழனியப்பன் வைகாசி விசாக காவடி திருவிழாவுக்கு வருகை தந்தார். அவர் பாடிய அள்ளி கொடுப்பதில் என்னும் பாடலை சிறப்பாக அம்மா அனி கோவிந்தன், அம்மா கமலா பழனியப்பன், ஐயா பழனியப்பன் மற்றும் இதே பாடலை நாங்கள் சிறப்பாக ஐயா பக்தன் நாராயணன், ஐயா சுபன், ஐயா மகேஸ்வரன் தந்தனி, ஐயா பிரியா ஆறுமுகம், ஐயா சிவன், அருளன் நாயக்கன், அழகன் முனிசாமி, ராஜன் பிச்சன், அழகன் சரவணன், ஆறுமுகம் மற்றும் அனைத்து கோவில் உறுப்பினர்களுக்கும் பக்தர்களுக்கும் அளித்து இருக்கின்றோம். நீங்களும் எந்த ஒரு பாடலை கேட்க விரும்பினால், கண்டிப்பாக முருகனை போற்றும் பக்தி பாடலை கேட்க விரும்பினால் எங்களுக்கு 4020 807 0 என்ற தொலைபேசியின் மூலமாக நீங்கள்

0: போது கண்டிப்பாக நாங்கள் டிஎம் சுந்தரராசன் குரலில் ஒரு பாடலை நாங்கள் கேட்க வேண்டும் இல்லையா? அழகென்று சொல்லுக்கு முருகா என்னும் பாடலை நாங்கள் சிறப்பாக அமைச்சே ஊரைச் சேர்ந்த அம்மாமாக கரம்பன், ஆகி, நலிதா, ஹன்ஷினி, கவிதா, தாரன், வினுதா, தங்கை, ஆதவன், சோதியன், சயனா, கியான் மற்றும் அனைத்து கரம்பன் குடும்பத்துக்கு நாங்கள் அளித்து இருக்கின்றோம். இதே பாடலை ரிவ்யா ஜுகாப்பா ஊரைச் சேர்ந்த அம்மா மனுன் பெருமாள் அன்னை தினத்தை ஒட்டி ஒரு பாடலை, ஆனால் அம்மா முருகனை போற்றும் பாடலை தான் நாங்கள் அளித்து இருக்கின்றோம். அவருடைய அனைத்து குடும்பத்தார்களுக்கு கேட்டிருக்கின்றார். இதோ அழகென்ற சொல்லுக்கு முருகா.
1: மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய
0: டி எம் சுந்தரராசன் குரலில் இந்த அருமையான, இந்த பக்தி மயமான பாடல்.

நம்முடைய நாட்டில் வைகாசி விசாகம் பெரும்பாலும் முருகன் திருக்கோவில்களை மையமாக கொண்டு நடைபெறுகிறது. விழாவிற்கு 10 நாட்களுக்கு முன்னரே பக்தர்கள் விரதம் மேற்கொள்கின்றார்கள். அவர்கள் சைவ உணவை மட்டும் உண்டு தினசரி அதாவது அன்றாடம் வழிபாடு மற்றும் தியானங்களில் ஈடுபட்டு மனதையும் உடலையும் தூய்மைப்படுத்துகின்றனர். சிலர் கோவில்களில் நடைபெறும் சிறப்பு பூசைகள் மற்றும் பக்தி பாடல்களில் பங்கேற்கின்றனர். முருகனுக்கு திருமுருகாற்றுப்படை, கந்தர் அலங்காரம், கந்தர் அந்தாதி, திருப்புகழ் பாடல்கள், கந்தர் அனுபூதி இவையெல்லாம் பக்தர்கள் பாடிக்கொண்டே இருப்பார்கள். வேல் மாறல், கந்தசஷ்டி கவசம் இவையெல்லாம் நாங்கள் பாராயம் செய்தால் கண்டிப்பாக எங்களுக்கு முருகனுடைய அருளாசி கிடைக்கும். அடுத்த பாடலை சிறப்பாக, ஒரு பழனி திருப்புகழ் பாடலை நாங்கள் சிறப்பாக எஸ்எஸ்டிடிஎஸ் ஆர்ட்ஸ் அகாடமி, இந்த அகாடமியைச் சேர்ந்த சின்ன சின்ன சிறுவர்களுக்கும், செவியன், கிளைனா, ஜெதன், திருவி, நல்வின், தலைவி, மெவன், ஜெமா, கேதன், ஹைவன், அன்சன், விலன், சிலன், செவிலன், அனை இவன் மற்றும் அக்கா இவானி, இதோ அடுத்த பாடலை உங்களுக்காக தருவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மற்றும் இதே பாடலை நாங்கள் சிறப்பாக லாமிச்சே ஊரைச் சேர்ந்த அம்மா அருமை மம்பத்தா, அம்மா அரசியா ஐயா சுந்தரம் அவர்களுக்காக அடுத்த பாடலை கேட்டிருக்கின்றார்.

பழனிமலை ஆண்டவனுக்கு அரோகரா. வைகாசி விசாக இன்றைய தினத்தில் அதிகாலை முதலே திருக்கோவில்களில் விசேட அபிடேகம், அதாவது திருமுழுக்கு நடைபெற உள்ளது. பால், தயிர், தேன், சந்தனம், பன்னீர் மற்றும் பல்வேறு புனித பொருட்களால் முருகப்பெருமானுக்கு திருமுழுக்கு செய்யப்படுகிறது, திருமஞ்சனம் செய்யப்படுகிறது. பின்னர் அலங்கரிக்கப்பட்ட முருகப்பெருமானுக்கு பேரொளி வழிபாடு நடைபெற உள்ளது. பக்தர்கள் வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா என்ற பக்தி முழக்கங்களுடன் வழிபாட்டில் கலந்து கொள்கின்றார்கள். திருக்கோவில்கள் மலர்களாலும் விளக்குகளாலும் தோரணங்களாலும் அழகுபடுத்தப்பட்டு இந்த திருவிழா சூழல் உருவாக்கப்படுகிறது. அடுத்த பாடலை நம்முடைய உள்ளூர் கலைஞர் தீர்த்தனா புனுசாமி குரலில் இன்னொரு திருப்புகழ் பாடல் முத்தை தருப்பத்தி பாடலை நாங்கள் சிறப்பாக அமை அருளன் அத்தே ஏழி தேனருவி பாதினி மற்றும் அமை கமலா தேவி உங்களுக்காக இதோ முத்தை தருப்பத்தி.

0: அன்பு மக்களே, இதோ அடுத்த பாடலை. பழனி மலைக்கு நான் வராமல். குரல் தருபவர் அம்மா கமலா, பழனி அப்பன் அவர்கள்.
1: வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, நம்ம பழனி ஆண்டவனுக்கு அரோகரா. பழனி மலை

கண்டிப்பாக முருக பக்தர்களாகிய நாங்கள் பழனி மலைக்கு நான் வராமல் இருக்க முடியுமா? கண்டிப்பாக இருக்க முடியாது. அடுத்த பாடலை நாங்கள் சிறப்பாக சஷ்லியுத்மா ஊரிலிருந்து அம்மா மகா அப்பா சுந்தரேசன் மற்றும் யாதவி வைணவி உமேவி இந்த அடுத்த முருகனை போற்றும் பாடலை அவர்களுக்காக அன்புடன் தருகின்றோம். மற்றும் ஐயா சுந்தர முத்துசாமி அஞ்சலி உதயம் ஜெயம் அம்மா அரசி அவர்களுக்காக மேலும் இன்றைய வைகாசி விசாக காவடி திருவிழாவில் கலந்து கொள்கின்ற அத்தனை முருகப் பெருமான்

அன்பு மக்களே, இன்று நீங்களும் இந்த வைகாசி விசாக காவடி திருவிழாவில் கலந்து கொள்ள வேண்டும். முருகப்பெருமானுடைய புகழை பாட வேண்டும். இனி இடம் பெறுவது ரிவியஜுகா பவுரைச் சேர்ந்த அம்மா மனுன். அன்னை தினத்தை ஒட்டி ஒரு பாடலை கேட்டிருக்கின்றார். அவருடைய அம்மா தங்கச்சிக்கு சஞ்சீவன் மற்றும் ஜேசன், அவருடைய அம்மா செல்வி சந்தி, அவருடைய அம்மா வசந்தா, கெசிலா, அவருடைய அம்மா ரூபி, கீர்த்தி.

ஜெசிகா, சோழியன் மற்றும் மாலினி, இனிமை இனியன், வனேசா, செல்வினா, மெல்வினா, அம்மா ரோஜாமணி, மங்கையர்க்கரசி அருள்வாமி அம்மா அவருடைய அம்மா வாணிக்கு, வானொலி நிலையத்தில் பணியாற்றி வருகின்ற எல்லா தாய்மார்களுக்கும், அம்மா அரசி, அம்மா கலைவாணி உங்களுக்கும், உங்களுடைய நண்பர்களுக்கும், அம்மா நீலம், வனிதா தேவி, அனைத்து தமிழவையார் சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் அம்மா மனுவின் பாடலை கேட்டிருக்கின்றார். மிக்க நன்றி அம்மா மனுன். அடுத்த பாடலை நாங்கள் லாமிச்சே ஊரைச் சேர்ந்த அம்மா அருமை மம்பத்தா, லாமிச்சே ஊரைச் சேர்ந்த ஐயா ரவீன் மம்பத்தா அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அருமை மனைவி ஜெயா, குவிலன் குவின்சி குவன் ஜெஷ்டா தலைவி, புதுதோ அம்லத்திலிருந்து மகேஸ்வரி ஜெயன் மகேசன், காக்கவால் கியோப்பிப்பிலிருந்து அக்கா மணிச்சலன், பிட்டோம் ஊரைச் சேர்ந்த ரஞ்சிதம் தேவி ஃபிஃபி, ரஜினி லேனா திவன், அத்தே சீதா மற்றும் அமே சுப்பையா ஜகம்பரம், அத்தே தேவி மற்றும் அமே தேவன் சோமிநாதன், கோகுலா ஊரைச் சேர்ந்த ராஜேஸ்வரி மற்றும் ஜான் சுப்பிரமணிய தமது திருமண நிறைவு நாளை முனித்து அன்ஷி, இதே அன்ஷியுடைய பிறந்த நாளை முனித்து ஜெசன், சுப்பிரமணிய குடும்பம், மம்பதா குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை நாங்கள் பிள்ளையிலிருந்து செலினா மற்றும் சதா கண்ணு சுவாமி தமது திருமண நிறைவு நாளை கொண்டாடி இருக்கின்றார்கள். புலகோஷிலிருந்து வாழ்த்துகின்றவர்கள் அம்மா நிலா, பசிவன், ஷாலினி, கெவின், அமந்தா, சைதவி, அத்தை இந்திராணி, நதன், செந்தில், கொழிலன், சந்தி, சின்னமஃபி, அனைத்து குடும்பத்தார்கள் சார்பிலும் முன்னே கண்ணுசாமி, முத்து, பரியன் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள். ஐயா ஜெகநாதன் ரெட்டி அவர்களுக்கு அடுத்த முருகனை போற்றும் பாடலை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். இதே பாடலை நாங்கள் அம்மா புஷ்பா ரங்கசாமி, அம்மா பொன்னு தாய்லிமே, அம்மா தேவி நர்சிகாது, அம்மா நிலா பொய்னன், அம்மா வேதி பிலே, அம்மா லோகா தாய்லிமே, அம்மா விமலா ராமசாமி, அம்மா சீதா சிங்கன், அம்மா ஜெயா முனிசாமி, அம்மா அம்பாள் ராசன், அம்மா மிது ராமசாமி, அம்மா தேவி தன்றாயன், அம்மா வினுதாயாவு அனைத்து அம்மாமார்களுக்கும் பாடலை கேட்கப்படுகிறது. இதே பாடலை நாங்கள் சிறப்பாக அத்தே வினுதா, அத்தே அசுதா, அத்தே அஞ்சனி, அத்தே கவிதா, அத்தே மல்லிகை, அத்தே ராஜம் உங்களுக்காக இதோ அம்மன் அன்னை தினத்தை ஒட்டி முருகனை போற்றும் ஒரு பக்தி பாடல் நாங்கள் அளித்து இருக்கின்றோம். இதே பாடலை நாங்கள் வீரசாமி, புத்தகிகாது, இயம் பெருமாள், ரங்கசாமி மற்றும் சின்னியா குடும்பத்துக்கு அளித்து இருக்கின்றோம். முருகப்பெருமானை போற்றும் இதோ நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியில் கடைசி பக்தி பாடல்கள். இன்று ஒரு புனிதமான தினம். நாங்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு முருகப்பெருமானுடைய அருளாசி பெற வேண்டும். நாங்கள் மீண்டும் உங்களை செவ்வாய்க்கிழமை மாலையில் மொரீசியஸ் வானொலி 2 சந்திப்போம். அனைவருக்கும் உங்கள் இன்றைய சனிக்கிழமை, நாளைய அன்னையர் தினம் அமைதியாக, மகிழ்ச்சியாக மற்றும் உற்சாகமாக நீங்கள் கொண்டாட வேண்டும் என நம்புகின்றோம், வாழ்த்தி இருக்கின்றோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.